0: आर प्योर शाही पनीर मसाला डिलीशियस हेल्दी एवरीडे दिस इज अ वर्ल्ड बिटवीन ऑर्डर्स अनसर्टन अनरिटन एज ग्लोबल इक्वेशन शिफ्ट Prime Minister Narendra Modi will lead the conversation at the NDTV World Summit 2026 to decode the shifts, redraw possibilities. NDTV World Summit 2026, a world between orders. 22nd and 23rd October, New Delhi. The next chapter of the NDTV Golf Pro-Am begins here. Bigger, bolder, teeing off across India. The course of champions. The conversation of leaders. The NDTV AM Green IGPL Golf Pro-Am. Tee off, 3rd October, Kutub Golf Course, Delhi. Meetha ya namkeen, chahe jaise khao, 100% suji se bani, aur pure vermicelli, swadisht, sehatmand. Her rose.
1: Huge round of applause for our Defence Minister, Shri Rajnath Singh Ji, who has arrived here for NDTV Defence Summit 2026.
2: There is a war in our neighbourhood, a frozen conflict on our borders, and that means India must take a really hard new look at virtually everything about preparing for the next conflict.
3: भारत शांति में विश्वास रखता है. भारत कभी भी युद्ध नहीं चाहता है. भारत अपनी सुरक्षा के साथ किसी भी सूरत में समझौता नहीं करेगा.
4: Today's social media covering warfare across the globe, where information narratives and information warfare narratives are being fired to fog the real battle picture. Through all this clutter, one reality that does not change, land. Victory was, is, and will always be measured in territorial terms.
5: Firstly, we have to fight with what we have, induct what urgently needs, and at the same time, build the architecture for what is going to come. Next, keeping in mind the threat in our battle space. We are ready to handhold and collaborate to build for India and the world.
6: The submarine force levels that India needs are far less than what our critical requirement is.
7: The government is very cognizant of the fact that, you know, we need three different kinds of submarines. So, undersea warfare.
8: Hello and a warm welcome to The Southern View. I'm Sam Daniel from Chennai. I'll also be joined by my colleagues Vijay from Dharapuram, Deepak Bopanna and Ritu from Bengaluru, and Asish from Hyderabad. Let's begin with news from Tamil Nadu. The election temperature is heating up in the two seats that are gearing up for the bipoles in Tamil Nadu, Dharapuram and Madurantakam, where bipoles were necessary after two AIADMK MLAs resigned their seats just days after the election results and shook hands with the ruling TVK, which has now fielded the same two candidates who were earlier elected from the AIADMK. In fact, AIADMK chief EPS has now made the attack on the ruling TVK personal. He made personal references against Chief Minister Vijay and says he is a leader who does not live to what he says, unlike his party and his leaders who live up to their words. This bipole could be a referendum of sorts for the ruling TVK, which also looks at these results, if favourable, to set the tone for the results in the other five vacant seats which may go for bipoles after this. For the key opposition DMK, it's the first election after their major allies, the Congress, the Left, VCK, IUML and MDMK, switched to the TVK alliance. For the AIADMK, it's a prestige battle as the party is trying to retrieve lost ground, although two of their MLAs have now switched to the TVK. EPS has made this battle a battle for justice, and he asked the voters to teach a fitting lesson for the ruling TVK. It's going to be a five-cornered contest, and here is a lineup of strong political voices and responses from these poll-bound constituencies.
9: பாசம் வந்து அங்கே தான் பிறக்கும். அது உயரத்தில் இருக்குதா? இதை பேசுவதற்கு தகுதி இருக்குதா? நீரவசனம் பேசுனா போதாது, மேடையிலே நிஜ வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். நாங்கள் வாழ்ந்து காட்டுறோம்.
10: தமிழ்நாட்டுடைய பிஜேபி திமுக இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றியது எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். எங்க மக்களை நான் பாதுகாப்பேன்னு சொன்னது எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள். இன்னைக்கு ஏதாவது வாய திறந்திருக்கார தம்பி விஜய்? நாடே பத்தி எரியுது. தேர்தல் கமிஷன் மூணு கமிஷனர்ஸ், அதுல ஞானேஷ்குமார் என்பவர் தன் அந்த தேர்தல் கமிஷனை தவறாக பயன்படுத்துகிறார், மக்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார், ஜனநாயகத்திற்கு எதிராக பயன்படுத்துகிறார். கூட இருக்க ரெண்டு தேர்தல் கமிஷனரே கிட்டத்தட்ட 14-15 முறை முறையிட்டு இருக்கிறார்கள், கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நாடே பத்தி எறியக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்த்து பேசக்கூடிய நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அதை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள். தம்பி விஜய், அதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்களா? ஒரு வார்த்தை
11: பிரச்சாரத்தை நீங்க தொடங்கின பிறகு எல்லா பொய்களும் எல்லா கட்டமைப்புகளும் அதிமுக, அதாவது இபிஎஸ் அதிமுக மிதுன் அதிமுகங்கிறது உடைக்கப்படும். எப்படி இவர் சொல்றாரு, கிளை கழகத்திலிருந்து வந்தேன்னு சொல்றாரு, புரட்சி தலைவி அம்மா மீது தனிப்பட்ட வாழ்க்கை மீதும் எம்ஜிஆர் மீது தனிப்பட்ட வாழ்க்கை மீது திமுக பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அதே பிரச்சாரத்தை தான் இன்னைக்கு திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் தலைவருடைய குடும்பத்தை பத்தியும் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த இழிவான பிரச்சாரத்தை தமிழக மக்களும் கொங்கு மக்கள் கூடிய பெண்கள் தூக்கி எறிவாங்க. இன்றைக்கு நான் திருப்பியும் பதிவு பண்றேன், இது திமுகவோட பிரச்சாரத்தை திரு இபிஎஸ் அவர்கள் மேற்கொண்டு